0: கேட்டதும் காவடி ஒன்று கேட்டதும் சுடரங்கேதும்
1: Narason krinui kilamita fiskun uskun nuta uwa felanzi efeme. Kirma safal kalkal. Loktu njeru ne tusu loktu ganala ya roletia sena na adasa india sitia walte ishe forest kramandi tamtama na ndia kurnozi ada goye kwenen.